0: பிட்டியட்ட, கம்புரு பிட்டியட்ட, நாவல பிட்டியட்ட, கல் பிட்டியட்ட, www.ifm.lk
1: livefm.lk